இருபதுவ தேதி காலரு பின்னுகட்டி ஜாரி கனவடலேது. காலரு பின்னுகட்டி ஜாரி கனவடலேது. பிராபஞ்சக சம்பந்தமு பின்னை தொலையின் க்ஷேத்ரதர்சனம் கூட செல்லனு ஹம்பின் க்ஷேத்ர